மோகன் மண் பருவான்படி கர்மிப்பவன் காட்சி தாய் பாய நான் கர்மகாண்ட.